கைசின் பாவை அவனுக்கு பாதி கைசிக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பாவை அவனுக்கு பீடுவா பனேர் பாவைக்கு தனி சுகர் பாவைக்கு அவனுக்கு கலாஸ் பாவைக்கு அவனுக்கு கைசின் அந்த மாதிரி பண்ணி மோட்டார் மஞ்சி அவனுக்கு நார் லக்ன வாழா கல்வா உச்சுவா பேசினே அவனுக்கு டாமோ பீரோ அவங்க பிரகிருத்தி கேட்டு அவனுக்கு மதராசை ஜாரம் பண்ணிக்கா ছিটো মৌসম কে চিন্তা মৌসম কে চিন্তা

0: வச்சு கனகாடி நாய் நீ பாவத்தின் படையிலாக உங்களை நாங்கள் காத்து சுத்தோம்
1: ஹார்வெஸ்டர்
2: ஜிவன்
1: சகாரி சாஸ்திரம் பற்றியும் உரம் பசங்கள்
2: ஜானக்காரி கராய்ச்சி.

0: சொல்லி சொல்லுவாங்க, சரியா பார்ப்பது மோசம் ரீதியுமா சொல்றதுக்காக மைண்ட் பிந்துட்டு உதவி அது பொறுத்தியாக்க மோசம் பத்தி இல்லாதவன் பற்றி எலக்ட்ரிசிட்டி அது பண்ணி பண்ண சம்பளம் நபர் கம் டெக்டர் தொடர்ந்து மோசம் கிட்ட இருப்பாங்க சார் கால் பொறுத்தியாக தடை சனி பொறுத்தியா சனி தடை புகார் கிளம்பி விட்டாம பானி பசிதா சம்பாவனா மோசம் மட்டும் பரிபர்த்தம் கோசம் திசாந்தி பசிக்கா மோசம் கவசாபாயத்தான் அவசியம் எப்படி சார் மோசம் பத்திரம் மோசம் எப்படி பசம் பத்தி சச்சேதனா சூச்சனா தான் பிரதான காரியக்கிரம சல்பல் விபத்த சூச்சனா சமயம் பிராப்த கொண்டா சம்பாவிய விபத்த ஜோசியம் யூனிகரம் கூட பூர்வ தயாரி கொடுப்பான விஷயமும் சொல்றேன் சல்பல் பக்கமும் பசுகள் நகர்பாலிகா விபத்து போகல் பசன்
1: ಸಂಪತ್ತಿಗೂ ಸ್ವಾತಿ ಆರಾಧನೆ ಅಭಿವೃದ್ಧಿ.